0: जिसके आपके साथ एयरपोर्ट पर बहस हुई थी और उसके बाद आपने गुस्से में मेरा माइक तोड़ा था।
1: आप वही हैं ना, लेकिन आज फिर वही रूप लेकर के आप आई हैं।
2: The Kaveri water row has triggered a fresh political clash in Tamil Nadu. Udayanidhi has targeted Vijayalaya TVK. The leader of opposition in Tamil Nadu Assembly, DMK's Udayanidhi Stalin, has targeted Chief Minister Vijay, alleging that TVK failed Tamil Nadu on Mekadatu water and Delta farmers' concern. He also alleged that Chief Minister Vijay is embarrassed to hold an all-party meeting. DMK also meanwhile staged a protest against Vijay government. Udayanidhi Stalin led the DMK protest against Vijay government. Meanwhile, the farmers led by Farmers Association leader staged a protest by burying themselves in sand of banks of Kaveri River in the area, demanding the immediate release of Kaveri water for irrigation. Lots of political reactions that are coming in on that story.
3: திருட்டுலாட்டு விக்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டுக்கட்டையிலோடைய சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர், இப்படி மொத்த கேபினட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல், ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட விட்டுருக்கிறது இல்ல, உள்ள போய் ரீல்ஸ் போட்டு ரெண்டு நாள் நீ பார்த்திருப்பீங்க, ரெண்டு அமைச்சர்கள் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வெளில வர சொல்லி அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு ஆட்சியை தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது.
4: We have been very clear from day one. This is a matter of interstate water sharing issue. And all of us have to work together. We have Mr. D.K. Shivakumar, the Chief Minister, also has called for all-party meeting, not once but twice. He's spoken to all the MPs, irrespective of parties, in Delhi. Yesterday also there was an all-party meeting. So we are seeking help and cooperation with everybody. These are something beyond government's control, right? Natural calamities, natural disaster, the El Nino, Super El Nino is not in the government's control. So we have to work together to ensure that we give the best possible solution for the people.
5: Kaveri Water Tribunal is the authority for Kaveri Water. Normally, the world over, in all international law, the lower riparian states cannot be denied of water. When the tribunal asks the Karnataka government to release a certain amount of water, they are discussing as to whether to release water or not. That is wrong. That is against law. So, water should definitely be released. We will fight for it.
6: It is very disheartening that the TVK government has not taken any steps to ensure that the rights of the Tamil people are being justified and the water from Karnataka gets released immediately and the farmers of the Delta region receive the good news that the water is reaching them anytime soon. But unfortunately, the Chief Minister is busy in making drone shots and red carpet walks. Let me remind the Chief Minister that drone shots will not feed the people of Tamil Nadu. It is only the farmers who can feed the people. The farmers need water and we need to ensure that the water security of the state is not compromised at any cost.
2: Well, a political controversy has erupted in Tamil Nadu after DMK workers were heard chanting Trisha's name repeatedly during a speech by Udayanidhi Stalin on the Kaveri water issue. What's triggered a bigger storm is how Tamil Nadu leader of opposition reacted to the chants. The DMK MLA smirked and then said, whichever water should come, and then said that he meant the Kaveri water. Now, Vijay supporters have alleged that the chants carried a double meaning, triggering sharp criticism. The remarks have also drawn condemnation over bringing a woman's name and the personal life into a political battle.
3: ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வருமா?